மெத்தியான ரசனா பரதமர்மே பிரிந்த ரஞ்சன் தரத் பரத்ர ரூபன பெக்க நேத்தர் சாத் கெட்டால் சந்த சங்க ஹேத கர்ண சுன காவுக்கு நிந்தா சுத்தஜான புஷ்கோமந்தா குரு பிரதாபிக்க பர ரேமன் கே வாசனம் தேட்டராய் இந்திரிய ஜல்பந்தோ தேராதனான கோடுமதி குவேசா பரச வேசனோ சோஜசி பரசோ பிரசன்ன பிசன் கே மாயா தேவை பெண்ண கர்மகர்த்தோ கர்ம தஸ்மே பசுனு காந்தர்மல் தரம் காவு பல்கீச்சி பச்சே கேவல் பகத்து கீர்த்தன்

ஐகோட் மாயா சரமாய் கைகோட் பரந்தே பரமாயன் ஜெத் ஜெத் லாபத்தத் தத் லக்னான கர்த்தே கி ஜானே கர்த்தா ரச்சனா கைகோட் சத் ஜதி ஜோகி கைகோட் ராஜே ரஸ் போகி கைகோட் பங்கி சர்ப பாய் கைகோட் பாத்தர் பிரிக் நிபஜாய் கைகோட் பொண்ணு பாணி பசந்திர கைகோட் தேஸ் பூமண்டல் கைகோட் சசியர் சூர்ண கத்தர் கைகோட் தேவ் தானம் இந்திர சிறு சத்தர் சகல் சமகிரி அப்பனே சூத்தாரே நான ஜெஸ் ஜெஸ் பாவே தேஸ் தேஸ் நிசுத்தாரே கைகோட் ராஜ தாம சாத்த கைகோட் பேத் பிரான் சிம்ர தர் சாஸ்த கைகோட் கீரத்த சம்பந்த கைகோட் நானா பிரகார ஜந்த கைகோட் கியஜர் திவ கைகோட் கிரிமர் ஸ்வரம் தீவே கைகோட் தக்கிந்திர பே சாத்த கைகோட் பூ பிரசுக்கர் மெருகாச்ச சப்த நேர சபத்த டூர் நான் காப்பலத்திரே அபார பூர கைகோட் பத்தால் கைவாசி கைகோட் நர் சுருக் நிவாசி கைகோட் ஜனம தீவன் பர கைகோட் பஜோ நிபுரன் கைகோட் பேட்ட தீக்காய் கைகோட் கால தகப்பாய் கைகோட் கியத்தன் வந்து கைகோட் மாயமே சிந்த ஜெய ஜெய பிரணத்தை ராக்கே நானு சவுக்கு பிரபு கே ஹாசே கைகோட் பே பேராகி ராம் நாம் சங்கத்தேன் லேவ் லாகி

கேட்டா சகரி சிருஷ்டி தீகாய அச்சம்பவ ஆஜுகா சுரூப சுயம்பவ அபரட்சா மேரி தும் கரோ சிகுபார் அசிக் சங்கரோ துஷ்ட ஜிதே உடவா துத பாத்தா சகல மலேஷ் கரோ ரணகாத்தா ஜே ஆசத் உஜத்தாவ சரணி பரே தின்கே துஷ்ட துகிதவ மரே புர்க ஜமன் பக பரே திஹாரே தின்கே தும் சங்கட சபட்டாரே ஜோ கல் கோ இக்பார் தியாஹே தாக்கே கால் நிகட்ன ஏஹே ரச்சா ஹோயே தாயே சப கால்லா துஷ்ட அரிஷ்ட டரே தத் கால்லா கிரேபா திருஷ்ட தன ஜாஹே நே ஹர் ஹோ தாக்கே தாப் தனுக் மே ஹர் ஹோ ரித் சித் கர்மோ சப ஹோய் துஷ்ட சா ஷவ சகே ந கோய் ஏக பார் ஜன் துமே சம்பாரா.